ஜாசுக்கும் முனிவரட்டே சுரநருக்கரே விழா சோசுக்கு சகஜே பாயே சத்குரு சங்கதியா ஏக ஜீவ ஹே ஏக நாம ஹே ஏக ஹே சாஹிப்யா.